சத்யதர்மபராயணஹ அபிப்ராய பிரியார்ஹோர பிரிய கிருத்ப்ரீதி வர்தனஹ விஹாய சக நிர்ஜோதி சுருசிற்புத புக் விபுஹ ரவிர் விரோச்சன சூரிய சவிதார விலோச்சனஹ அனந்தோ ஹுத புக் போக்தா சுகதோ நைக ஜோக்ரஜஹ அனிர்விண்ணஸ் சதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புதஹ சநாத் சநாதன